மறந்துபோ ஐயம் தப்லியா மிஷன் வாசல்யா சிசமந்த கை ஜாகர் நினதோ இங்கன் ஹொன்கோ அலகின் சிசந்தனா ஒக்கோன் ஹொன்கோ ஆம்பர உயனகம் அடோ ஆம்பர உயான ஒருதோக்கோ இன்கன் ஹொன்கோ கேல் இரில் சிர்மெஜுக்கா ஒல் படாவத்தியா அக்குவா ஆயின் மினா சொர்க்கரா இசப்பிக்கத்தே என் இங்கன் ஹொன்கோ என் படாவத்தியா தி ஹரமரங்கன் அசுலன் தியா மான் மனத்திங் என் பராபரிக்கு மினா சிலிக்கே சதையா ஹோக்கோ மினா அக்குவா என்னமென்த்தியாத்தே சொர்க்கர் பாயத்தே மிஷன் வாசல்யா யோஜனாச்சி போஸ்டர் கியூஆர் கியர் சிசமென்த்தே உன் குடுவைக்கினே நினா என் ஹொன்கோ அசுலு ஒக்கோ ஹரா ஒக்கோ மரங்க ஒக்கோ மென்த்தே இங்கன் இங்கன் இங்கா கொச்சி அப்புக்கோ நமா ஒக்கொன் இங்கா அப்புக்கோ ஹொன்கோ பாங்குயினே பாஞ்சிக்கினேக்கோ என்றதோ இங்கன் ஓ அரே என் ஹொன்கோ அசுல் கொத்தியா ராசா மினா ரெதோ சி ஹரா மரங் கொத்தியா ராசா ஒல்படா இரு கொத்தியா ராசா மினா இங்கன் கோ கோட் பாயத்தை கோ தாவி தையே மெந்தோ என்கன் ஹொன்கோ அட்கர் கே குரதுபு ஜிலா வால் சங்கக்ஷன் எக்காய் பஸ்டிமி சிம்பும் சாய் வசாதபு அகுஜு ஓகா நின் ஆஃபீஸ் தி காமி குரு உடாதோ ஜிலா உபாயுக்த் கார்யாலய ரியா அப்பி தலா சித்தன் சாய் வசாரே ஜிலா வால் சங்கக்ஷன் எக்காய் மென்தே ஒலக்கன எந்த அரே மினா அடோ இந்த அரியா அபு அட்கர் நம்பர் பு ஒலேக்கா மாறன் ரெதோ இந்த கபு லீலான் ரெதோ நென் நம்பர் தபு ஃபோன் கே தபு அட்கர் தையே ஒலேக்காபு 9955131364 நான் தேடோ முடோ நம்பர் மினா 9090700489 உடம்பு சேபு ஒலை கம்மார் என்றது அயும் லேத்தே 9955131364 என்னத்தே வந்தேரதோ 9090700489 ரபு போனேக்கா இடோ இங்கன் ஹொன்கோ அசுல் மரங்கி அலகிட் சோர்க்கர் பாயத்தே 4000 சாண்டு முத்தி என் பரிவார்ச்சி என் ஆசுல் பரிவார் கோ இமாக்குவா என் ஜகர் லோத்தகே திசிங்க அக்கடலிங் தெர்சாயத்தான் லோத்தே மார் இலபு அயும்லியா தூரெங் மோத்திராய கோட்சராய் நாத்தே அக்கிங்க ஜூடி குத்தாயத்தே